என்பதை சேர்த்து அந்த வேணும் கூட கொள்ளுங்கள். முதல் பிச்சு காட்டு முதல் பம்பா அப்போ முதல் பம்பா முதல் பிச்சு

நாலு மங்கா செய்யும் சரவத்தில் மன்னன் ஹேல் போகுது மஜ்ஜிகளாண்டு வல்ல குரோபனே வல்ல மோட்டு மஜ்ஜிகளுக்கு கண்டநாசங்களான சலங்கராக்காய் சவுண்டி சுலகரி ஜேரக்காய் சாவுடைய சனா